இதன் நமமஹ. ஓம் கணனாந்த்வா கணபதிகும் ஹவாமய பிரேணாந்த்வா பிரேபதிகும் ஹவாமய பசுபம் ஆஹமஜானி கர்வதமா தோமசி கர்வதம் ஸ்வாஹா. ஓம் பக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரவ நிர்விக்னம் குருமய தேவ சர்வகாரேஷி சர்வதா ஸ்வாஹா. ஹரி ஓம் சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே.